0: நம்மளோடது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: மனவாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா?
1: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம், அவள் நினைவுகளே என் சுவாசம்.
0: அன்புள்ள அப்பா,
1: என்னப்பா
0: உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா?
1: அப்பா அப்பா அப்பா அப்பா நாற்றிகளப்பா.
0: அம்மா உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா?

0: பட் அவள் உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
1: இஸ் இட் அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?

0: அப்பா.
1: அம்மகளே, நீ கண் திறந்தாய், அவள் கண் மறைந்தாள், என் வானத்தில்

0: சொல்றது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: மணி குனிந்து கொண்டன.
1: உங்கள் மனவாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா?
0: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம், அவள் நினைவுகளே என் சுவாசம்.
1: அன்புள்ள அப்பா.
0: என்னப்பா?
1: உங்கள் காதல் கதையை
0: அப்பாப்பாப்பாப்பா நாற்றிகளப்பா.
1: அப்பா அம்மா உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா?

0: This afternoon on the big screen, Buzz, we look at a Tamil language drama film titled Nooru Sami. Now, the movie is written and directed by Sasi and is based on a true story. The film stars Vijay Anthony and Swasika in the lead roles. Now, the film was produced by Fatima Vijay Anthony. Let's take a listen to a bit of this movie.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை தேவை. என்ன தெரியுமா? சாப்பிடுறது, தூங்குறது, மூணாவது ஒரு தோணத்தை எடுக்கிறது.
2: சரி, இப்ப ஏன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க?
3: எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க.
2: ஏன்
3: ஏங்க உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன்னு கேட்கணும்?

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?